ஆகிறேன் மாட்டோம். ஓ மை காட், பம்பசரா மங்குவாங்க அக்கா. அப்படி எக்க லேப் ஹே சிறப்புடா அப்படி கிவால் திக்கு ஜீவத்துனா சகோதரியோ ஆதரையா தரணிகளின் தமிழ் மெசேஜுக்கு மாட்டேன் உடனே நாங்கள் ஆதரே மே கல்ட்டிய வத்திக்கத்து கிழகின உக்குவலி மாஷி அக்காவை திக்கத்து கிழகின அப்படி சித்திங் மித்ரா பெம்கரான்னு அண்ணா தான் விழாவை அவசப்பாய் வினாடி திஸ்துனா இதை

நித் எஃப்எம் ஸ்பிரிட் மண்டபம். ஆரண்யவாசீவ சில் குணதம் புரண பாவனானுயோகீவ வெடவசன ஆர்ய மகா சங்கரத்னே சகபாகித்வேன் சச்சாயனா கரண மே மகா பிரித் தேசனாவே அனுஹசின் ஒபட சிதாக் சாந்தியாக் உதாவேவா.